0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறளை சிந்திப்பதற்கு முயல்கிறோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீரின் ரமையாது உலகெனின், இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது, இயங்க முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. எனவே நீர் அது உயிர் ஆதாரம், உயிர் ஆற்றல். அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரென்றாலும் சரி, அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம், எவரென்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும். ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை. மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குறள் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஐமூலகங்களால் ஆன உலகம். நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற ஐமூலகங்கள். இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். கவிஞர் அறிவுமதி கூறுவார், மனித வாழ்வின் முழுதும் மரம்தான், இதை மனிதன் முழுதாய் மறந்தான், அதனால்தான் இந்த சிக்கல்கள். ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை, மரம், மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம். ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு, ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கையை பண்படுத்தி, இயற்கையை பாதுகாத்து, அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற, தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவுளப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழை நீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துக்களுள் எளிமை, இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம் அவர் ஏழு கட்டளைகளை கொடுத்து எட்டாம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நம் நண்பர், இயற்கை நம் உடன்பிறப்பு. ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் இந்த இயற்கையை படைத்தார். நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார். அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது. அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது. அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது. அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இல்லையேல் கடவுள் கேட்பார், காயினை நோக்கி கேட்டது போன்று, உன் தம்பி எங்கே? நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும், உன் அண்ணன், உன் அக்கா, இந்த இயற்கை எங்கே என்று. எனவே மீண்டும் ஒருமுறை இந்த குறளை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் இரண்டு மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக தொடக்க நூல் 5:24 ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளை அவனை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக எலியா இறைவாக்கினர் சுழற்காற்றில் வழியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை 2 Kings 2 காண முடியும். மூன்றாவதாக அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. நாமும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றோம். 4வதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திய பின்பு இன்று விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த விழாவில் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இல்லையா? நற்செய்தியிலே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்ற வாக்குறுதியை ஒருபுறம் கொடுத்திருக்கின்றார், ஒருபுறம் விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்றார். இதில் ஒரு முரண் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? இயேசு விண்ணகத்தில் இருக்கிறாரா என்ற இது போன்ற ஒரு குழப்பங்கள் எழுவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய பிரசன்னம் 4 வெளிப்படுகிறது என்பதை திருச்சபை சொல்கிறது. முதல் விதமானது மனு உருவான இயேசு, மனித தன்மையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசு. பொருளிகா சொல்வது போல கலாத்திற்கு எழுதப்பட்ட அந்த மடலில் 4:4 காலம் நிறைவேறிய பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இயேசு இந்த பூமியில் தோன்றினார். அன்னை மரியாள் கருவாக இயேசுவை தாங்கினார், குழந்தையாக பெற்றெடுத்தார், அந்த குழந்தைக்கு பாலூட்டி உணவூற்றி வளர்த்தார். 30 அன்னையோடு இயேசு பயணித்தார். கடைசி 3 சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீடர்கள் இயேசுவோடு உண்டார்கள், நடந்தார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். இப்படி இந்த இயேசுனுடைய மனித தன்மையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை இது போன்ற நிகழ்வுகளால் நாம் காண முடியும். இதைத்தான் 1 Johannes 1 சீடராக இருக்கின்ற யோவான் மிக அருமையாக அந்த இறை வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தொடக்கம் முதல் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டுணர்ந்தோம் என்று சொல்வதெல்லாம் இயேசுனுடைய அந்த மனித தன்மையில் வெளிப்படுத்திய அந்த பிரசன்னத்தை குறித்து சொல்லுகின்றார். 2வது இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, இயேசுடைய உயில் மகிமையின் உடலாக இறப்பை கடந்து உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 தம் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இறப்பை கடந்து நான் உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இது 40 இந்த பூவுலகில் அரங்கேறியது. சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்திய அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இன்றைய 2வது பவுலிகார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்க கேட்பது போல, உயிர் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமரச் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டருடைய இந்த மகிமையின் பிரசன்னம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். 3வதாக இறை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு. இயேசு மூவர் இறைவனில் ஒருவராக இருக்கின்றார். இயேசு இறை தன்மையில் இருப்பதினால் எங்கும் யாபித்திருக்க வேண்டும். இறை தன்மைக்குரிய 6 பண்புகளில் இதுவும் ஒன்று. அப்படி இயேசு இறைத்தன்மையின் வழியாக எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. இந்த பிரசன்னத்தை தான் இந்த நற்செய்தியில் இயேசு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசு இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பிரசன்னம். நான்காவதாக, உணவின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவன். கத்தோலிக்க திருச்சபை இந்த மிகப்பெரிய கொடையை பெற்றிருக்கிறது. நற்கருணை வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரசன்னத்தை பெற்றிருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 24 அதிகாரத்தில் எம்மாவுஸ் பயணத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நபராக பயணித்து அவர்களுக்கு இறை வார்த்தையெல்லாம் விளக்கி சொல்லி கடைசியில் அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை பிட்டார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல இரண்டு பிரசன்னங்களை நாம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவர்களோடு ஒரு மனிதராக பயணித்தது. நற்கரணையை பிற்கும் பொழுது இயேசுடைய நற்கரணை பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு விதங்களிலே இயேசுனுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்றைய இறை வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு இறைத்தன்மையை நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். நற்கருணை வழியாக இன்னும் பருப்பொருளிலே உணவாக நம்மை தேடி வந்து நம்மோடு இரண்டன கலக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இயேசுவுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அழைப்பு. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? முதலில் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணிகள் என்று தெளிவான பார்வையோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடலில் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 3:20 இறை வார்த்தையில், விண்ணகமே நம் தாய் நாடு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். பல நேரங்களில் இந்த தெளிவான பார்வையை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த பூவுலகில் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். 1/2 நிலத்திற்காகவும் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல நேரங்களில் நாம் இந்த விண்ணக நிலை வாழ்வுக்குரிய அந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை குடும்பங்களிலே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள். 1/2 நிலத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் எத்தனை வருடங்களாக வாதாடி வாதாடி கடைசியிலே அவர்கள் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்ன அந்த ஓமைகளில் பணக்கார அந்த ஓமை, அந்த மனிதன் சொன்னான், என் விளைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சிய நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்லிருக்கும் பொழுது இயேசு சொல்லுகின்றார், இந்த இரவே நீ இறந்து விட்டாய் என்று சொன்னால் இவை எல்லாம் யாருடையதாக இருக்க போவார்? கடவுள் முன்பாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரே. ஆம், அன்புக்குரியவர்களே, விண்ணகமே தாய் நாடு என்று அந்த தெளிவான பார்வையில் பயணிப்பவர்கள் இந்த உலக செல்வங்களை ஞானத்தோடு பயன்படுத்துவார்கள். இந்த உலக செல்வங்களின் வழியாக விண்ணுலகத்திற்கான கடவுள் முன்பாக நாம் கொடுப்பதற்கான அந்த செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பூ உலகின் பயணத்தின் வழியாக விண்ணகத்திலே அவர்கள் இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். இந்த தெளிவான பயணத்தில் இருக்க நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். இரண்டாவதாக, நற்செயல் புரிவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 2:10 இறை வார்த்தையில், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமடலில் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் மத்திய எழுதிய நற்செயல் 5:16 இறை வார்த்தையில், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நாம் நற்செயல் புரியும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். 3வதாக, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். இந்த நற்செய்தியில் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அவர்களும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் மிக ஆழமான ஒரு போதனை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்குமார் கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை என்று ஒரு பொருள்படும். அவர்களும் கடைபிடிக்குமார் கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான போதனை ஒளிந்திருக்கிறார். இயேசுவினுடைய கட்டளைகள் இரண்டு கட்டளைகளாக ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின 22 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனையும் அன்பு செய். இந்த இரண்டு கட்டளைகள் திருச்சட்டத்திற்கும் இறை வாக்கு நூல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே. இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் பிறரை அன்பு செய்வதன் வழியாக, கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பிறரை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய விண்ணேற்பு, நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளாக இந்த கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விண்ணகத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நற்செயல் புரிவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நான் நற்செயல் புரிகின்றேனா? கடவுள் கொடுத்த

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறளை சிந்திப்பதற்கு முயல்கிறோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீரின் ரமையாது உலகெனின், இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது, இயங்க முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. எனவே நீர் அது உயிர் ஆதாரம், உயிர் ஆற்றல். அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரென்றாலும் சரி, அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம், எவரென்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும். ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை. மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குறள் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஐமூலகங்களால் ஆன உலகம். நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற ஐமூலகங்கள். இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். கவிஞர் அறிவுமதி கூறுவார், மனித வாழ்வின் முழுதும் மரம்தான், இதை மனிதன் முழுதாய் மறந்தான், அதனால்தான் இந்த சிக்கல்கள். ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை, மரம், மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம். ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு, ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கையை பண்படுத்தி, இயற்கையை பாதுகாத்து, அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற, தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவிழப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழை நீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துகளுள் எளிமை, இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம் அவர் ஏழு கட்டளைகளை கொடுத்து எட்டாம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நம் நண்பர், இயற்கை நம் உடன்பிறப்பு. ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் இந்த இயற்கையை படைத்தார். நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார். அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது. அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது. அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது. அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இல்லையேல் கடவுள் கேட்பார், காயினை நோக்கி கேட்டது போன்று, உன் தம்பி எங்கே? நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும், உன் அண்ணன், உன் அக்கா, இந்த இயற்கை எங்கே என்று. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த குறளை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் இரண்டு மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக தொடக்க நூல் 5:24 இறை வார்த்தையில், ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளை அவனை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக எலியா இறைவாக்கினர் சுழற்காற்றில் வழியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை 2 Kings 2 காண முடியும். மூன்றாவதாக அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. நாமும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றோம். நான்காவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திய பின்பு இன்று விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த விழாவில் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இல்லையா? நற்செய்தியிலே உலக முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்ற வாக்குறுதியை ஒருபுறம் கொடுத்திருக்கின்றார், ஒருபுறம் விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்றார். இதில் ஒரு முரண் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? இயேசு விண்ணகத்தில் இருக்கிறாரா என்ற இது போன்ற ஒரு குழப்பங்கள் எழுவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய பிரசன்னம் 4 வெளிப்படுகிறது என்பதை திருச்சபை சொல்கிறது. முதல் விதமானது மனு உருவான இயேசு, மனித தன்மையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசு. பவுலிகா சொல்வது போல கலாத்திற்கு எழுதப்பட்ட அந்த மடலில் 4:4 காலம் நிறைவேறிய பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இயேசு இந்த பூமியில் தோன்றினார். அன்னை மரியாள் கருவாக இயேசுவை தாங்கினார், குழந்தையாக பெற்றெடுத்தார், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி உணவூற்றி வளர்த்தார். 30 அன்னையோடு இயேசு பயணித்தார். கடைசி 3 சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீடர்கள் இயேசுவோடு உண்டார்கள், நடந்தார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். இப்படி இந்த இயேசுனுடைய மனித தன்மையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை இது போன்ற நிகழ்வுகளால் நாம் காண முடியும். இதைத்தான் 1 Johannes 1 சீடராக இருக்கின்ற யோவான் மிக அருமையாக அந்த இறை வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தொடக்க முதல் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டுணர்ந்தோம் என்று சொல்வதெல்லாம் இயேசுனுடைய அந்த மனித தன்மையில் வெளிப்படுத்திய அந்த பிரசன்னத்தை குறித்து சொல்லுகின்றார். இரண்டாவது விதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, இயேசுடைய உயில் மகிமையின் உடலாக இறப்பை கடந்து உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 தம் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இறப்பை கடந்து நான் உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இது 40 இந்த பூவுலகில் அரங்கேறியது. சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்திய அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த 2 பவுலிகார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்க கேட்பது போல, உயிர் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமரச் செய்தார். ஆம், அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். 3 இறை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு. இயேசு மூவர் இறைவனில் ஒருவராக இருக்கின்றார். இயேசு இறை தன்மையில் இருப்பதினால் எங்கும் வியாபித்திருக்க வேண்டும். இறை தன்மைக்குரிய 6 பண்புகளில் இதுவும் ஒன்று. அப்படி இயேசு இறைத்தன்மையின் வழியாக எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. இந்த பிரசனத்தை தான் இன்று நற்செய்தியில் இயேசு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசு இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பிரசன்னம். நான்காவதாக, உணவின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவன். கத்தோலிக்க திருச்சபை இந்த மிகப்பெரிய கொடையை பெற்றிருக்கிறது. நற்கருணை வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரசன்னத்தை பெற்றிருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 24 அதிகாரத்தில் எம்மாவுஸ் பயணத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நபராக பயணித்து அவர்களுக்கு இறைவார்த்தையெல்லாம் விளக்கி சொல்லி கடைசியில் அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை பிட்டார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல இரண்டு பிரசன்னங்களை நாம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவர்களோடு ஒரு மனிதராக பயணித்தது. நற்கரணையை பிற்கும் பொழுது இயேசுடைய நற்கரணை பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு விதங்களிலே இயேசுனுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்றைய இறை வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு இறை தன்மையில் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். நற்கரணை வழியாக இன்னும் பருப்பொருளிலே உணவாக நம்மை தேடி வந்து நம்மோடு இரண்டன கலக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இயேசுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அழைப்பு. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? முதலில் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணிகள் என்று தெளிவான பார்வையோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடலில் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 3:20 இறை வார்த்தையில், விண்ணகமே நம் தாய் நாடு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். பல நேரங்களில் இந்த தெளிவான பார்வையை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த பூவுலகில் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். 1/2 நிலத்திற்காகவும் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல நேரங்களில் நாம் இந்த விண்ணக நிலை வாழ்வுக்குரிய அந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை குடும்பங்களிலே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள். 1/2 நிலத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் எத்தனை வருடங்களாக வாதாடி வாதாடி கடைசியில அவர்கள் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்ன அந்த ஓமைகளில் பணக்கார அந்த ஓமை, அந்த மனிதன் சொன்னான், என் விளைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சி நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்லிருக்கும் பொழுது இயேசு பயணிப்பவர்கள் இந்த உலக செல்வங்களை ஞானத்தோடு பயன்படுத்துவார்கள். இந்த உலக செல்வங்களின் வழியாக விண்ணுலகத்திற்கான கடவுள் முன்பாக நாம் கொடுப்பதற்கான அந்த செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பூ உலகின் பயணத்தின் வழியாக விண்ணகத்திலே அவர்கள் இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். இந்த தெளிவான பயணத்தில் இருக்க நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். 2வதாக, நற்செயல் புரிவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 2:10 இறை வார்த்தையில், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமடலில் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் மத்திய எழுதிய நற்செயல் 5:16 இறை வார்த்தையில், உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்க, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நாம் நற்செயல் புரியும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். 3வதாக, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அவர்களும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் மிக ஆழமான ஒரு போதனை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை என்று ஒரு பொருள்படும். அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான போதனை ஒளிந்திருக்கிறார். இயேசுவினுடைய கட்டளைகள் இரண்டு கட்டளைகளாக இரத்தன சுருக்கமாக ஒடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின 22 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனையும் அன்பு செய். இந்த இரண்டு கட்டளைகள் திருச்சட்டத்திற்கும் இறை வாக்குநூல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் பிறரை அன்பு செய்வதன் வழியாக, கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பிறரை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய விண்ணேற்பு, நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளாக இந்த கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நற்செயல் புரிவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நான் நற்செயல் புரிகின்றேனா? கடவுள் கொடுத்த அன்பு கட்டளைகளை நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்து கடவுளுக்கு நான் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும். இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வோம். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000,
2: கால்நடை அமைச்சர் அவர் நாட்டின் கால்நடை வளத்தை ஆய்வு செய்ய ஆசைப்பட்டார். ஆய்வாளன் ஒருவனை நியமித்தார். வனத்தின் மையப்பகுதிக்கு அனுப்பி வைத்தார். கால்நடைகளை பற்றிய அறிவில்லா ஆசாமி அவன். மாட்டுக்கும் மானுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே மெத்தப்படித்த மேதாவி அவன். மறுக்காமல் மைய வனத்தை அடைந்தான். வன விலங்குகளை ஆராய ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியாக போனது ஆடு ஒன்று. அதுவரை ஆட்டையே பார்த்தறியாதவன் அப்படியே நின்று விட்டான். ஆச்சரியப்பட்டபடியே ஆராய ஆரம்பித்து விட்டான். என்ன பிராணி என்று தெரியாத அந்த அப்பிராணி பாவம் எதை ஆராயும்? அநியாயத்திற்கு அப்பாவியாய் நின்றான். ஆய்வு மையத்தில் இருந்த அமைச்சருக்கு தகவல் அனுப்பினான். அமைச்சர் ஐயா, தலையை தொங்க போட்டபடி ஒரு மோசமான பிராணியை பார்க்கிறேன். அது நீண்ட முகத்தோடும் வாய்க்கு கீழே தாடியோடும் இருக்கிறது. பார்க்க அது பரிதாபமாக இருக்கிறது. அது என்ன பிராணி? அடையாளத்தை வைத்து சட்டென புரிந்து கொண்டார் அந்த அறிவாளி அமைச்சர். உடனே பதில் செய்தியை அனுப்பி வைத்தார். தம்பி, நீ விவரித்த பிராணி வேறு எதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு விவசாயி. அனுசரணையாய் முடித்தார். அதோடு அன்பாய் பழகு, ஜாக்கிரதை. ஏனென்றால் அந்த பிராணியிடம் ஓர் ஓட்டு இருக்கிறது. கையில் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு ஓட்டாண்டிகளாய் அலையும் ஒரே சமூகம் விவசாய சமூகம்தான். விவசாயம் வாழ வேண்டும் என்றால் விவசாயி வேடம் போட்டவன் அல்ல, விவசாயியே ஆழ வேண்டும். கோடிகளில் புரளும் திரை ஜிகினாக்கள் இயற்கையாய் இறந்தால் கதறி அழுகும் இந்த சமூகம்தான். கடன் சுமை விவசாயிகள் உயிரை விட்டு செத்தால் ஏனோ கண்டுகொள்வதே இல்லை.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக குடும்ப தினம். தனிமனித வாழ்வின் தொடக்கமும் சமூகத்தின் அடிப்படை அழகும் குடும்பம். இவை அன்பின் உறைவிடமாகவும் பாதுகாப்பின் அரணாகவும் விளங்கும் குடும்ப அமைப்பின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 15ஆம் தேதி உலக குடும்ப தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இது வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம்மை தாங்கி பிடிக்கும் உறவுகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு உன்னத தருணமாகும். இந்த சிறப்பு தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை 1993ஆம் ஆண்டு அறிவித்தது. குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதும் உலக நாடுகள் குடும்ப நலன் சார்ந்த கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுமே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். குடும்பங்களின் நலம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் நலத்துடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை இது உலகிற்கு உரக்க வலியுறுத்துகிறது.

1994 இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து நாடுகளிலும் அனுசரிக்கப்படுகிறது. நவீன காலத்தில் குடும்ப அமைப்புகள் சந்திக்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் குடும்ப நலத்திட்டங்களை மேம்படுத்தவும் இந்நாள் ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு குடும்பங்களின் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. குடும்பம் என்பது அன்பின் உண்மையான தாயகம். இது பாதுகாப்பு, பாசம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த ஒரு புனிதமான உறவு வட்டமாகும். ஒரு மனிதன் வெளியில் சந்திக்கும் மன அழுத்தங்களுக்கு மருந்தாக அமையும் ஆறுதல் தளம் குடும்பமே. வாழ்க்கையின் முதல் உறவுகளும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் இங்குதான் முதன் முதலில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அச்சாணியாக ஒரு நல்ல குடும்பமே விளங்குகிறது. குடும்ப ஒற்றுமை என்பது வெறும் வீட்டுக்குள் முடிந்து விடுவதில்லை. அது சமூக அமைதிக்கும் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் நேரடி வழிவகுக்கிறது. சமூக நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில்தான் முதலில் கற்றுத்தரப்படுகின்றன. அவை அவனை சிறந்த குடிமகனாக மாற்றுகின்றன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர்களாக பெற்றோர்களே திகழ்கின்றனர். மொழி, பண்பாடு, ஒழுக்கம் மற்றும் மரியாதை ஆகியவை ஒரு குழந்தைக்கு குடும்பம் என்ற முதல் பள்ளியில்தான் ஆழமாக விதைக்கப்படுகின்றன. அங்கு கற்றுக்கொள்ளும் உயரிய பாடங்களே ஒரு மனிதனின் வாழ்நாள் அடையாளமாகவும் குணநலன்களாகவும் இறுதி வரை நிலைத்து நிற்கின்றன. கஷ்ட காலங்களில் தளர்ந்து போகாமல் நம்மை தூக்கிவிடும் மாபெரும் சக்தி குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே உண்டு. தோல்விகளில் உற்சாகமளிக்கவும் வெற்றிகளில் உண்மையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களால் மட்டுமே முடியும். இந்த நிபந்தனையற்ற அன்பும் ஆதரவும் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை வளர்த்து அவனை போராட்டங்களை வெல்ல செய்கின்றன. முதியோர்களை மதித்து பாதுகாப்பது ஒரு குடும்பத்தின் தலையாய கடமையாகும். அவர்களின் வாழ்நாள் அனுபவங்கள் குடும்பத்திற்கு சரியான திசையை காட்டும் வழிகாட்டியாக அமைகின்றன. முதியோர்களின் தனிமையை போக்கி அவர்களுக்கு தேவையான அன்பையும் உரிய மரியாதையையும் வழங்குவது ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தின் மிக சிறந்த பண்பாக கருதப்படுகிறது. குடும்ப ஒற்றுமையை நிலைநிறுத்துவதில் பெண்களின் பங்கு ஈடு இணையற்றது.

ஒரு வீட்டின் இதயமாக அன்னை போற்றப்படுகிறார். பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றம் ஒரு குடும்பத்தையே பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உயர்த்தும் வல்லமை கொண்டது. குடும்பத்தில் நிலவும் பாலின சமத்துவம் அந்த வீட்டின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும். அன்பும் ஊக்கமும் நிறைந்த சூழலில் வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் சமூகத்திற்கு பயன்படும் சிறந்த எதிர்கால தூண்களாக உருவாகுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான தரமான கல்வி மற்றும் நல்ல விழுமியங்களை சிறு வயதிலேயே வழங்குவது பெற்றோரின் புனிதமான கடமையாகும். பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதிலும் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சேமிப்பு, திட்டமிடல் மற்றும் உழைப்பின் மேன்மை ஆகியவற்றை ஒருவன் குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறான். ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக தோள் கொடுத்து ஆதரவு தருவது அந்த தளம் குடும்ப உறுப்பினர்களின் நிலைத்த மற்றும் கௌரவமான வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக அமைகிறது. நேர்மை, பொறுப்பு மற்றும் கருணை போன்ற உயரிய பண்புகள் ஒருவனுக்கு குடும்பத்தில்தான் இயல்பாக வளர்கின்றன. குடும்ப ஒற்றுமை உலக சமாதானத்திற்கு அடித்தளமிடுகிறது. நவீன கால மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளின் ஆதிக்கம் உறவுகளுக்கிடையே உண்டாக்கும் சவால்களை முறியடிக்க ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவது அவசியமாகிறது. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற கூற்றிற்கிணங்க அன்பும் பண்பும் நிறைந்த குடும்பங்களை உருவாக்கி உன்னதமான சமுதாயத்தை படைப்போம்.

0: செய்திகள்.
1: விண்ணேற்றம் என்பது ஏதோ கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு வரலாற்று செய்தி மட்டுமல்ல, அது நம்பிக்கையாளர்களை இயேசுவோடு ஒன்றிணைக்கும் ஒரு வாழும் மறைப்பொருளாகும் என்றும், அவர் மனித குலம் முழுவதையும் கடவுளுடனான முழுமையான ஒன்றிப்பை நோக்கி வழிநடத்துகிறார் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 17 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை முடிந்தார். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவென்று கிறிஸ்து தந்தையிடம் திரும்பியதையும், அதன் வழியாக மனித குலத்திற்கு கிடைத்துள்ள வாழ்வின் நம்பிக்கையையும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசுவின் மண்ணுலக வாழ்வு இறைவனை நோக்கிய ஒரு பயணமாகும் என்றும், அவர் மனிதநேயத்தோடு இந்த உலகை ஏற்று இருளையும் அநீதியையும் நீக்கி மன்னிப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் தனது இறப்பு மற்றும் உயிர்ப்பின் வழியாக பாவத்தையும் சாவையும் வென்ற ஆண்டவர் நமக்காக நிலைவாழ்வின் கதவை திறந்து வைத்துள்ளார் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்தவர்கள் இறைவாழ்வில் பங்கு பெற அழைக்கப்படுவதை விண்ணேற்றம் நினைவூட்டுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். உண்மை, நீதி மற்றும் அன்பை நோக்கி நம் உள்ளங்களை உயர்த்த இந்த விண்ணேற்ற பெருவிழா அழைப்பு விடுக்கிறது என்றும், இதன் மூலம் திருமுழுக்கில் நாம் பெற்ற இறையொருள் நம்மில் வளர்ந்து உலகில் அமைதியையும் ஒன்றிப்பையும் உருவாக்க வழிவகுக்கிறது என்றும் திருத்தந்தை மொழிந்தார். இயேசுவே தந்தையிடம் செல்வதற்கான வழி என்பதை அவரது வாழ்வும் போதனைகளும் தியாகமும் நமக்கு காட்டுகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அன்னை மரியாளும் புனிதர்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்றும், அன்றாட வாழ்வில் நற்செய்தியை உண்மையாக வாழ்ந்து காட்டும் புனிதர்களும் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார்.
0: பொருளாதார செயல்பாடுகள் மனித குலத்திற்கு தொண்டு செய்வதாக இருக்க வேண்டும் என்றும், தாராளத்தன்மை, நீதி மற்றும் பொறுப்புணர்வுடன் படைப்பை

0: பொருளாதார வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கும் அவை உதவியுள்ளதாக தெரிவித்தார். வங்கித்துறைக்கு உள்ள பெரும் வலிமையால் அது சமூகத்தை முன்னேற்றவும் முடியும் அல்லது வறுமையை உண்டாக்கவும் முடியும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, நிதித்துறையில் உள்ளவர்கள் தங்கள் திறமையுடன் நேர்மையையும் தார்மீக பொறுப்பையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வங்கிகள் பணத்தை விடவும் மனிதர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என முனைந்த திருத்தந்தை, டெக்னாலஜி மாயமான இன்றைய உலகில் மனித உறவுகளை சிதையாமல் காத்து வாடிக்கையாளர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார்.
1: மே 3 ஞாயிறன்று ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பிட துறையின் தலைவர் கர்தினால் பிரீஃபெக்ட் அவர்களுடனான சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவுக்கான துறைகளுக்கு இடையேயான ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்தார். செயற்கை நுண்ணறிவின் அதிவேக வளர்ச்சி மற்றும் அதன் பரவலான பயன்பாடு, அதன் மனித குலத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித மாண்பை பாதுகாப்பதிலும் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை உறுதி செய்வதிலும் திரு அவை கொண்டுள்ள உறுதியை இது பிரதிபலிக்கிறது. இந்த ஆணையத்தில் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டுத்துறை, விசுவாச கோட்பாட்டுத்துறை, கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை மற்றும் தொடர்புத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களுடன் இணைந்து வாழ்வு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய துறைகளுக்கான திருத்தந்தை கழகங்களின் பிரதிநிதிகளும் இதில் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். மேலும் ஆணையத்தின் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் திருத்தந்தையின் ஒப்புதல் அவசியமாகும். இதில் பங்கேற்கும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு பிரதிநிதியை நியமிக்கும். இதன் ஒருங்கிணைப்பு பொறுப்பு ஆரம்பத்தில் புதுப்பிக்கத்தக்க ஓராண்டு காலத்திற்கு ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்கும் மற்றொரு நிறுவனத்திற்கு ஒருங்கிணைப்பு பணியை ஒதுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பானது திருப்பிடத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் குறித்த ஒத்துழைப்பு, உரையாடல் மற்றும் தகவல் பகிர்வை ஊக்குவிக்கும்.
0: உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது ஒரு 1000 மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் ஒன்று என்றும், ஏனெனில் தூய ஆவியின் வழியாக இளைஞர்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவதற்கான வலிமை, ஆர்வம் மற்றும் துணிவை பெறுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ரோமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஜெனோவா உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ 1000 இளைஞர்களை புனித பேதுரு பெருங்கோவிலில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். அண்மையில் வரவிருக்கும் தூய ஆவியார் பெருவிழாவை குறித்து பேசிய திருத்தந்தை, திருத்தூதர்கள் எவ்வாறு தூய ஆவியை பெற்று இறைவனின் அன்பை உலகிற்கு பறைசாற்ற அனுப்பப்பட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டியதுடன், இளைஞர்கள் தங்கள் குடும்பங்கள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் சமூகங்களில் நற்செய்தியின் வாழும் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார். மேலும் உறுதி பூசுதல் பெற்ற பிறகு பல இளைஞர்கள் பங்குத்தள செயல்பாடுகளில் இருந்து விலகி விடுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இளைஞர்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமாறும் திரு அவையில் தொடர்ந்து ஈடுபாடுடன் இருக்குமாறும் அவர்களை கேட்டுக்கொண்டார். இறுதியாக, நம்பிக்கை பயணத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து இறைவனின் நண்பர்களாகவும் சீடர்களாகவும் தூதுவர்களாகவும் வாழ்வதற்காக ஆண்டவருக்கு வாக்குறுதி அளிக்குமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்து தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000
2: கால்நடை அமைச்சர் அவர் நாட்டின் கால்நடை வளத்தை ஆய்வு செய்ய ஆசைப்பட்டார். ஆய்வாளன் ஒருவனை நியமித்தார். வனத்தின் மையப்பகுதிக்கு அனுப்பி வைத்தார். கால்நடைகளை பற்றிய அறிவில்லா ஆசாமி அவன். மாட்டுக்கும் மானுக்கும் வித்தியாசம் தெரியாமலேயே மெத்தப்படித்த மேதாவி அவன். மறுக்காமல் மைய வனத்தை அடைந்தான். வன விலங்குகளை ஆராய ஆரம்பித்தான். அப்போது அந்த வழியாக போனது ஆடு ஒன்று. அதுவரை ஆட்டையே பார்த்தறியாதவன் அப்படியே நின்று விட்டான். ஆச்சரியப்பட்டபடியே ஆராய ஆரம்பித்து விட்டான். என்ன பிராணி என்று தெரியாத அந்த அப்பிராணி பாவம் எதை ஆராயும்? அநியாயத்திற்கு அப்பாவியாய் நின்றான். ஆய்வு மையத்தில் இருந்த அமைச்சருக்கு தகவல் அனுப்பினான். அமைச்சர் ஐயா, தலையை தொங்க போட்டபடி ஒரு மோசமான பிராணியை பார்க்கிறேன். அது நீண்ட முகத்தோடும் வாய்க்கு கீழே தாடியோடும் இருக்கிறது. பார்க்க அது பரிதாபமாக இருக்கிறது. அது என்ன பிராணி? அடையாளத்தை வைத்து சட்டென புரிந்து கொண்டார் அந்த அறிவாளி அமைச்சர். உடனே பதில் செய்தியை அனுப்பி வைத்தார். தம்பி, நீ விவரித்த பிராணி வேறு எதுவுமாக இருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு விவசாயி. அனுசரணையாய் முடித்தார். அதோடு அன்பாய் பழகு, ஜாக்கிரதை. ஏனென்றால் அந்த பிராணியிடம் ஓர் ஓட்டு இருக்கிறது. கையில் ஓட்டுகளை வைத்துக் கொண்டு ஓட்டாண்டிகளாய் அலையும் ஒரே சமூகம் விவசாய சமூகம்தான். விவசாயம் வாழ வேண்டும் என்றால் விவசாயி வேடம் போட்டவன் அல்ல, விவசாயியே ஆழ வேண்டும். கோடிகளில் புரளும் திரை ஜிகினாக்கள் இயற்கையாய் இறந்தால் கதறி அழுகும் இந்த சமூகம்தான். கடன் சுமை விவசாயிகள் உயிரை விட்டு செத்தால் ஏனோ கண்டுகொள்வதே இல்லை.
1: வாரம் ஒரு நிகழ்வு.
3: உலக குடும்ப தினம். தனிமனித வாழ்வின் தொடக்கமும் சமூகத்தின் அடிப்படை அழகும் குடும்பம். இவை அன்பின் உறைவிடமாகவும் பாதுகாப்பின் அரணாகவும் விளங்கும். குடும்ப அமைப்பின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 15 May உலக குடும்ப தினம் உலகம் முழுவதும் மிகுந்த எழுச்சியுடன் கடைபிடிக்கப்படுகிறது. இது வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம்மை தாங்கி பிடிக்கும் உறவுகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு உன்னத தருணமாகும். இந்த சிறப்பு தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை 1993 அறிவித்தது. குடும்பங்களின் சமூக மற்றும் பொருளாதார முக்கியத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதும் உலக நாடுகள் குடும்ப நலன் சார்ந்த கொள்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுமே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். குடும்பங்களின் நலம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் நலத்துடன் பின்னி பிணைந்துள்ளது என்பதை இது உலகிற்கு உரக்க வலியுறுத்துகிறது.

1994 இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து நாடுகளிலும் அனுசரிக்கப்படுகிறது. நவீன காலத்தில் குடும்ப அமைப்புகள் சந்திக்கும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளவும் குடும்ப நலத்திட்டங்களை மேம்படுத்தவும் இந்நாள் ஒரு சிறந்த அடித்தளமாக அமைந்தது. இதன் மூலம் குடும்ப உறுப்பினர்களிடையே சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு குடும்பங்களின் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. குடும்பம் என்பது அன்பின் உண்மையான தாயகம். இது பாதுகாப்பு, பாசம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த ஒரு புனிதமான உறவு வட்டமாகும். ஒரு மனிதன் வெளியில் சந்திக்கும் மன அழுத்தங்களுக்கு மருந்தாக அமையும் ஆறுதல் தளம் குடும்பமே. வாழ்க்கையின் முதல் உறவுகளும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளும் இங்குதான் முதன் முதலில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. ஒரு ஆரோக்கியமான சமூகத்தின் அச்சாணியாக ஒரு நல்ல குடும்பமே விளங்குகிறது. குடும்ப ஒற்றுமை என்பது வெறும் வீட்டுக்குள் முடிந்து விடுவதில்லை. அது சமூக அமைதிக்கும் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் நேரடி வழிவகுக்கிறது. சமூக நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவை ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில்தான் முதலில் கற்றுத்தரப்படுகின்றன. அவை அவனை சிறந்த குடிமகனாக மாற்றுகின்றன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர்களாக பெற்றோர்களே திகழ்கின்றனர். மொழி, பண்பாடு, ஒழுக்கம் மற்றும் மரியாதை ஆகியவை ஒரு குழந்தைக்கு குடும்பம் என்ற முதல் பள்ளியில்தான் ஆழமாக விதைக்கப்படுகின்றன. அங்கு கற்றுக்கொள்ளும் உயரிய பாடங்களே ஒரு மனிதனின் வாழ்நாள் அடையாளமாகவும் குணநலன்களாகவும் இறுதி வரை நிலைத்து நிற்கின்றன. கஷ்ட காலங்களில் தளர்ந்து போகாமல் நம்மை தூக்கிவிடும் மாபெரும் சக்தி குடும்ப உறவுகளுக்கு மட்டுமே உண்டு. தோல்விகளில் உற்சாகமளிக்கவும் வெற்றிகளில் உண்மையான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் குடும்ப உறுப்பினர்களால் மட்டுமே முடியும். இந்த நிபந்தனையற்ற அன்பும்

ஒரு வீட்டின் இதயமாக அன்னை போற்றப்படுகிறார். பெண்களின் கல்வி மற்றும் முன்னேற்றம் ஒரு குடும்பத்தையே பொருளாதார ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் உயர்த்தும் வல்லமை கொண்டது. குடும்பத்தில் நிலவும் பாலின சமத்துவம் அந்த வீட்டின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்கிறது. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான பொறுப்பாகும். அன்பும் ஊக்கமும் நிறைந்த சூழலில் வளரும் குழந்தைகள் பிற்காலத்தில் சமூகத்திற்கு பயன்படும் சிறந்த எதிர்கால தூண்களாக உருவாகுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான தரமான கல்வி மற்றும் நல்ல விழுமியங்களை சிறு வயதிலேயே வழங்குவது பெற்றோரின் புனிதமான கடமையாகும். பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதிலும் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சேமிப்பு, திட்டமிடல் மற்றும் உழைப்பின் மேன்மை ஆகியவற்றை ஒருவன் குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்கிறான். ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக தோள் கொடுத்து ஆதரவு தருவது அந்த தளம் குடும்ப உறுப்பினர்களின் நிலைத்த மற்றும் கௌரவமான வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக அமைகிறது. நேர்மை, பொறுப்பு மற்றும் கருணை போன்ற உயரிய பண்புகள் ஒருவனுக்கு குடும்பத்தில்தான் இயல்பாக வளர்கின்றன. குடும்ப ஒற்றுமை உலக சமாதானத்திற்கு அடித்தளமிடுகிறது. நவீன கால மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப கருவிகளின் ஆதிக்கம் உறவுகளுக்கிடையே உண்டாக்கும் சவால்களை முறியடிக்க ஒருவருக்கொருவர் தரமான நேரத்தை செலவிடுவது அவசியமாகிறது. நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்ற கூற்றிற்கிணங்க அன்பும் பண்பும் நிறைந்த குடும்பங்களை உருவாக்கி உன்னதமான சமுதாயத்தை படைப்போம்.

0: செய்திகள்.
1: விண்ணேற்றம் என்பது ஏதோ கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு வரலாற்று செய்தி மட்டுமல்ல, அது நம்பிக்கையாளர்களை இயேசுவோடு ஒன்றிணைக்கும் ஒரு வாழும் மறைப்பொருளாகும் என்றும், அவர் மனித குலம் முழுவதையும்

0: கடவுளுடனான முழுமையான ஒன்றிப்பை நோக்கி வழிநடத்துகிறார் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 17 ஞாயிறன்று புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கிய அல்லேலூயா வாழ்த்துளி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை முடிந்தார். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவென்று கிறிஸ்து தந்தையிடம் திரும்பியதையும் அதன் வழியாக மனித குலத்திற்கு கிடைத்துள்ள வாழ்வின் நம்பிக்கையையும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, இயேசுவின் மண்ணுலக வாழ்வு இறைவனை நோக்கிய ஒரு பயணமாகும் என்றும், அவர் மனிதநேயத்தோடு இந்த உலகை ஏற்று இருளையும் அநீதியையும் நீக்கி மன்னிப்பையும் நம்பிக்கையையும் அளிக்கிறார் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். மேலும் தனது இறப்பு மற்றும் உயிர்ப்பின் வழியாக பாவத்தையும் சாவையும் வென்ற ஆண்டவர் நமக்காக நிலைவாழ்வின் கதவை திறந்து வைத்துள்ளார் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், கிறிஸ்தவர்கள் இறைவாழ்வில் பங்கு பெற அழைக்கப்படுவதை விண்ணேற்றம் நினைவூட்டுகிறது என்றும் எடுத்துக்காட்டினார். உண்மை, நீதி மற்றும் அன்பை நோக்கி நம் உள்ளங்களை உயர்த்த இந்த விண்ணேற்ற பெருவிழா அழைப்பு விடுக்கிறது என்றும், இதன் மூலம் திருமுழுக்கில் நாம் பெற்ற இறையொருள் நம்மில் வளர்ந்து உலகில் அமைதியையும் ஒன்றிப்பையும் உருவாக்க வழிவகுக்கிறது என்றும் திருத்தந்தை மொழிந்தார். இயேசுவே தந்தையிடம் செல்வதற்கான வழி என்பதை அவரது வாழ்வும் போதனைகளும் தியாகமும் நமக்கு காட்டுகின்றன என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், அன்னை மரியாளும் புனிதர்களும் இந்த ஆன்மீக பயணத்தில் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் என்றும், அன்றாட வாழ்வில் நற்செய்தியை உண்மையாக வாழ்ந்து காட்டும் புனிதர்களும் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார்.
1: பொருளாதார செயல்பாடுகள் மனித குலத்திற்கு தொண்டு செய்வதாக இருக்க வேண்டும் என்றும், தாராளத்தன்மை, நீதி மற்றும் பொறுப்புணர்வுடன் படைப்பை பராமரிக்க கடவுள் விடுத்த அழைப்பை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். மே 16 சனிக்கிழமை அன்று வங்கிகள் மற்றும் கடன் வழங்கும் நிறுவனங்களில் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இத்தாலிய வரலாற்றில் பொது நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் ஆற்றிய பங்கை பாராட்டிய திருத்தந்தை, துணிச்சல், படைப்பாற்றல் மற்றும் சேமிப்பு முதலீடு இடையிலான கூட்டுறவே அவற்றின் தொடக்கத்திற்கு அடிப்படையாக அமைந்தன என்றும் குறிப்பிட்டார். மேலும் நிதி நிறுவனங்களின் சமூக பொறுப்பை வலியுறுத்திய திருத்தந்தை, தனிநபர்கள், வணிகங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இடையே செல்வத்தை மிகவும் நீதியான முறையில் பகிர்ந்தளிப்பதற்கும் பொருளாதார வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கும் அவை உதவியுள்ளதாக தெரிவித்தார். வங்கித்துறைக்கு உள்ள பெரும் வலிமையால் அது சமூகத்தை முன்னேற்றவும் முடியும் அல்லது வறுமையை உண்டாக்கவும் முடியும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, நிதித்துறையில் உள்ளவர்கள் தங்கள் திறமையுடன் நேர்மையையும் தார்மீக பொறுப்பையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வங்கிகள் பணத்தை விடவும் மனிதர்களுக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என முனைந்த திருத்தந்தை, டெக்னாலஜி மாயமான இன்றைய உலகில் மனித உறவுகளை சிதையாமல் காத்து வாடிக்கையாளர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார்.
0: மே 3 ஞாயிறன்று ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் பிரீஃபெக்ட் அவர்களுடனான சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவுக்கான துறைகளுக்கு இடையேயான ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஒப்புதல் அளித்தார். செயற்கை நுண்ணறிவின் அதிவேக வளர்ச்சி மற்றும் அதன் பரவலான பயன்பாடு, அதன் மனித குலத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித மாண்பை பாதுகாப்பதிலும் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை உறுதி செய்வதிலும் திரு அவை கொண்டுள்ள உறுதியை இது பிரதிபலிக்கிறது. இந்த ஆணையத்தில் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டுத்துறை, விசுவாச கோட்பாட்டுத்துறை, கல்வி மற்றும் கலாச்சாரத்துறை மற்றும் தொடர்புத்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளன. இவர்களுடன் இணைந்து வாழ்வு அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய துறைகளுக்கான திருத்தந்தை கழகங்களின் பிரதிநிதிகளும் இதில் உறுப்பினர்களாக செயல்படுகின்றனர். மேலும் ஆணையத்தின் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மாற்றத்திற்கும் திருத்தந்தையின் ஒப்புதல் அவசியமாகும். இதில் பங்கேற்கும் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு பிரதிநிதியை நியமிக்கும். இதன் ஒருங்கிணைப்பு பொறுப்பு ஆரம்பத்தில் புதுப்பிக்கத்தக்க ஓராண்டு காலத்திற்கு ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டை ஊக்குவிக்கும் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பங்கேற்கும் மற்றொரு நிறுவனத்திற்கு ஒருங்கிணைப்பு பணியை ஒதுக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒருங்கிணைப்பு அமைப்பானது திருப்பிடத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகள் குறித்த ஒத்துழைப்பு, உரையாடல் மற்றும் தகவல் பகிர்வை ஊக்குவிக்கும்.
1: உறுதி பூசுதல் அருட்சாதனத்தை நிறைவேற்றுவது ஒரு 1000 மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் ஒன்று என்றும், ஏனெனில் தூய ஆவியின் வழியாக இளைஞர்கள் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவதற்கான வலிமை, ஆர்வம் மற்றும் துணிவை பெறுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ரோமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஜெனோவா உயர்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ 1000 இளைஞர்களை புனித பேதுரு பெருங்கோவிலில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். அண்மையில் வரவிருக்கும் தூய ஆவியார் பெருவிழாவை குறித்து பேசிய திருத்தந்தை, திருத்தூதர்கள் எவ்வாறு தூய ஆவியை பெற்று இறைவனின் அன்பை உலகிற்கு பறைசாற்ற அனுப்பப்பட்டார்கள் என்பதை எடுத்துக்காட்டியதுடன், இளைஞர்கள் தங்கள் குடும்பங்கள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் சமூகங்களில் நற்செய்தியின் வாழும் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார். மேலும் உறுதி பூசுதல் பெற்ற பிறகு பல இளைஞர்கள் பங்குத்தள செயல்பாடுகளில் இருந்து விலகி விடுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இளைஞர்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்குமாறும் திரு அவையில் தொடர்ந்து ஈடுபாடுடன் இருக்குமாறும் அவர்களை கேட்டுக்கொண்டார். இறுதியாக, நம்பிக்கை பயணத்தில் உறுதியாய் நிலைத்திருந்து இறைவனின் நண்பர்களாகவும் சீடர்களாகவும் தூதுவர்களாகவும் வாழ்வதற்காக ஆண்டவருக்கு வாக்குறுதி அளிக்குமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்து தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.